உள்ளே குறகுற குட்டும் அரோ குறு குட்டும் தும்சக செஞ்ச சட்டம் சுட்டும் புக்கரடும் அகலரகும் தும் தரகுட சம்சும் தாந்தே பாகே யாலோ தாந்தே பாகே யாலோ.